பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லயும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க, அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு

0: Welcome back. Moving on to some political stories now. The slugfest over Congress leader and leader of opposition in the Lok Sabha, Rahul Gandhi's student outreach has now moved online. A new website called Jhoot Ki Goonj, which is a sarcastic take on Chhatro Ki Goonj, which remains Congress's flagship program. Now, this Jhoot Ki Goonj takes aim at the claims that have been made by Rahul Gandhi. And this website claims to have fact-checked 40 statements that have been made by Rahul Gandhi during four Chhatro Ki Goonj events that have taken place till now. The website claims out of 40 claims that have been made by Rahul Gandhi, 29 claims are false, 11 are misleading. BJP has seized on the website, accusing Rahul Gandhi of doing PR stunts and claiming that the youth no longer trusts him. But a Congress party says that this whole website has been created by BJP and its friends, alleging that the website has been created by the party itself, sarcastically wishing its creators best wishes for spreading lies. Let's take a look at some reactions.
1: Modi Mitra Mandali ne banaya hai aur Modi Mitra Mandali ko jhoot ke prachar ki bahut bahut shubhkamnaen. Modi Mitra Mandali ne banaya hai aur Modi Mitra Mandali ko jhoot ke prachar ki bahut bahut shubhkamnaen.
2: You know, the youth of the country is so irritated and angry with the series of lies that Rahul Gandhi is spreading, कि आज देश के युवा ने, the youth of the country ने झूठ की गूंज को लॉन्च कर दिया है कि राहुल गांधी ने जितने झूठ बोले उसके पैरेलल के अंदर, ये मैंने इंटरनेट से देखा, किसी युवा ने मुझे भेजा कि राहुल गांधी की झूठ की गूंज जो है इस देश के युवा ने लॉन्च कर दी. तो राहुल पीआर स्टंट करें, देश का युवा झूठ की गूंज कर रहा है. जहां पे राहुल गांधी ने जो 40 की 40 बातें बोली पिछले चार कार्यक्रमों में, वो सब मैं पढ़ रहा था, युवा बता रहे थे, 40 की 40 या तो झूठ या मिसलीडिंग साबित हुई.
3: भारतीय जनता पार्टी युवाओं से, जेंजी से घबरा गई है और आज हर यूनिवर्सिटी में एक नेता जाने के लिए तत्पर है. मोहन भागवत जी को खुद को अपने संग छोड़ के आज छात्रों के बीच पे जाना पड़ा. राहुल गांधी जी तो पिछले एक साल से, दो साल से युवाओं की बात कर रहे थे. तो मैं समझता हूं कि देश के अंदर बेरोजगारी एक समस्या है. देश में मैं भाजपा से पूछना चाहता हूं कि स्टार्टअप्स क्यों बंद हो गए? क्यों युवाओं को आपने 2 करोड़ नौकरियों की बात करी, क्यों नहीं मिली, बताएं? मैं समझता हूं कि युवाओं के भविष्य के साथ खेला जा रहा है. देश के अंदर हिंदू मुस्लिम धर्म के नाम पर महंगाई बढ़ रही, इन मुद्दों पर बात क्यों नहीं होती? मैं समझता हूं कि भारतीय जनता पार्टी की सरकार युवाओं का आने वाले समय में उनके लिए योजना लाएगी, नहीं तो खुद ही वह सरकार से बाहर हो जाएगी.
0: My colleague Soumya Jaiswal joins us over this latest flashpoint between the BJP and the Congress party. Soumya, help us understand, what is the source of this website, Jhoot Ki Goonj? When did this really surface and how has it become the talking point between two parties?
4: Well, Vasudha, of course, it's a political slugfest which has shifted to online now. Apparently, the ex-post from this particular page claims that it is being run by a 20-year-old girl. And it is an effort, a campaign to bring in the forefront false claims and misleading claims that have been made by Leader of Opposition Rahul Gandhi during his Chhatro Ki Goonj events, specifically pointing out the four events that took place recently, one in Kota, then in Dehradun, another in Prayagraj, and last one in Pune. This particular website has also gone on to bifurcate with numbers the claims, the statements that were made, which were false and misleading in nature. It has bifurcated 4 from Kota, 13 from Dehradun, 12 from Prayagraj, and 11 from Pune. On one side, we are seeing BJP calling Chhatro Ki Goonj a PR stunt, and also saying that the youth is catching up on lies being spread by Congress's Rahul Gandhi. On the other hand, we have Rahul Gandhi and the Congress party also saying that this is a campaign which is being led by BJP. So these are the developments that we're getting as of now.
0: Okay, thank you, Soumya, for joining us with those details. The latest sparring point between the BJP and the Congress Party is a website called Jhoot Ki Goonj, which is a take on Chhatron Ki Goonj, the flagship program of Rahul Gandhi. Now, BJP is alleging that this is basically a fact check of all the claims that Rahul Gandhi has made with regard to Gen Z. But the Congress says that the website has been created by BJP and its friends. Moving on to other political stories, there's a fresh firestorm that has erupted over toxic movie. Former BJP leader K. Annamalai, who recently started a movement called We the Leaders. He's also the founder of We the Leaders. K. Annamalai has slammed actor Yash's movie Toxic. Annamalai has raised some sharp questions over Toxic movie and the way it portrays women. He has questioned the message that the movie sends out, and he has questioned as to how these depictions will feature in society, and he has asked how this film even got a censor clearance from the CBFC despite such content. K. Annamalai has argued that cinema can have a real impact on the way citizens think and behave, and women's safety already remains a serious concern. So a movie like this actually has bad influence on society. He has questioned whether the film shows women with due respect that they deserve, and he has also stressed on the importance of responsible relationships amongst young people, urging them to understand the importance of boundaries and also the barriers between personal and professional spaces.
5: 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்க 104 கோடி நேத்து ரிலீஸ் ஆன படம் அந்த படத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக்காக பல விஷயத்த பேசுகிறோம் அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்போ தான் நான் பார்த்தேன் இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி அது முதல் நாளில் 104 கோடி வசூல் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்கே நடக்கும் இந்த நாட்டில்? நாம் எல்லாம் ஊர் ஊராக கல்லூரி கல்லூரியாக போய் பெண்கள் பாதுகாப்பை பற்றி தொண்டை தனியை கத்தி நாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்ணுறாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க, அந்த படத்தில் பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டிங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. எனக்கு அவ்வளோ விஷயங்கள் படத்தில் நடக்குது, அதனால் அந்த தாக்கமும் உங்கள் மேலே இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஜென்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்ட்ரின்னு. உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்ட்ரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தலைமுறையில் இதை பற்றி நான் அதிகம் பேசாமல் உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன். எங்கிட்ட சொல்யூஷன் எதுவும் கிடையாது.
6: Imagine having a movie called Toxic. So he, the director, the producer, the actors, all of them subscribe to toxicity. Where? In relationships? Between human beings? Violence is accepted? I mean, that is what the

0: very important. And Vijay and Adav Arjuna, in that sense, trying to get these cases disposed so that that could pave way for conduct of by-elections here.
1: Right. So I think the context that Sam Daniel has just told us is very important here. A number of AITMK MLAs have also defected to TVK, but bipoles will have to take place for the TVK to bolster its numbers. And for that to happen, these petitions have to be disposed. So this is to ensure that there are no legal challenges to the bipoles that are supposed to be held in Tamil Nadu, that Adav Arjuna and Chief Minister Vijay have moved the court. Meanwhile, moving on to other political stories, a new firestorm has erupted over Toxic movie now. This is the name of the movie, Toxic. Former BJP leader and We The Leaders founder K. Annamalai has slammed actor Yash's movie, Toxic. Annamalai has raised some very sharp questions over Toxic movie and the way it portrays women. Annamalai has also questioned the message such depictions can usually send to society on how certain actions could get normalized and how the film actually received censor clearance despite its content. Annamalai has also argued that cinema has a real impact on how people think and behave, and women's safety already remains a serious concern. So he questions whether this film shows women with the kind of respect that they deserve. He also stresses on the importance of responsible relationships amongst young people, urging them to understand the boundaries between personal and professional spaces.
2: 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்க 104 கோடி நேத்து ரிலீஸ் ஆன படம் அந்த படத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக்கா பல விஷயத்தை பேசுறோம் அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு அப்பதான் நான் பார்த்தேன் இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில் நாம் எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம் ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை எனக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது அதனால அந்த தாக்கமும் உங்க மேல இருக்கு ஆனாலும் நான் உங்களிடம் அன்போன்னு வேண்டிக் கொள்வது ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன் ஏன்னா நீங்க எல்லாமே ஜென்சியா இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரின்னு உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த தலைமுறையில இதை பத்தி நான் அதிகம் பேசாம உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன் எங்கிட்ட சொல்யூஷன் எதுவும் கிடையாது
3: Having a movie called Toxic. So he, the director, the producer, the actors, all of them subscribe to toxicity. Where? In relationships? Between human beings? Violence is accepted? I mean, that is what the movie is subscribing for. And when Annamalai talks about responsible relationships, I think he is making a very, very important point today in the entire genre of movies that are coming out and affecting young minds and old minds alike in a negative manner towards women, towards sexuality, towards dignity and respect to women and sex itself. Because the movie is implying that toxic, violent, aggressive sex is okay and women can be treated as objects and women can be treated as possessions and women can be assaulted sexually. It's okay. That is toxic.
4: We have a reasonable democratic freedom. We all respect. But naming a movie Toxic itself and showing all the violent elements, some sort of violence is okay, but this is too much violence. If you have seen the trailers and all, you would understand. Too much violence. And also showing the woman, and like many people said, whenever a man and woman talks, it invariably enters in a physical relationship. So is it not taking it too far is a natural question anybody will ask. And, you know, how can there be acceptance for these kind of movies is definitely a question. Yes, times have changed. We can argue like that. But at the same point of time, is it not stretching too far is a very valid question that's raised by Annamalai. I think we as a civil society should debate about it. I know what are the levels of violence that are acceptable? What are the levels of depiction of movies that are acceptable? Because sometimes it will come to the OTT. It will come in, you know, all the other forms. Our children are going to see it.
1: Karnataka cabinet is once again in the spotlight now as P. Nagendra's induction has triggered a fresh political controversy with the Chief Minister D.K. Shivakumar back in Bengaluru after meeting

0: we are trying to get the actual numbers. As you are aware, all the states are in touch with the MEA. Whatever information is trickling down is coming either through social media or through the MEA. So we have also requested everybody that if you have your relatives or friends trapped in Nepal, or if you know their whereabouts, please reach out to the closest police station or the DC office. And based on that, we will...
1: By attending the RSS march, what is the major fault they have done? They are not actually committed to the state. Any problem damaging by attending the RSS meeting? Any damages took place in Karnataka? Any violence is there?
2: And as expected, Deepak, we have a face-off between the Congress and the BJP and allies over this development.
3: Vedika, as far as government employees are facing action from the Karnataka Congress government over attending RSS marches is not something new. In the recent past as well, we saw a couple of officers face similar action. One of them even moved court, and the Karnataka Administrative Tribunal also gave him relief and quashed the suspension. This happened very recently. Now, at the back of all of this, and the Karnataka Home Minister Priyank Kharge in the past and now questioning the RSS, them not being registered, also questioning how they go about doing their marches without actually taking permission. This is something that has been going on. Now, the backdrop of this, two teachers in Yadgir have once again been suspended. Union Minister Mr. H.T. Kumaraswamy has questioned this move, which of course is being rebutted once again by Mr. Priyank Kharge, who goes on to say that action should be initiated against such individuals. And he has also questioned how Mr. Kumaraswamy has spoken about the RSS in the past. So it's once again a war of words that's ensuing between the two leaders. We'll really have to see whether these two teachers who are now facing suspension, whether they'll seek the legal route as well to really challenge the suspension orders.
2: All right, Deepak, thanks for joining me live on the story. We, of course, will bring all the reactions, developments from the ground to our viewers here on NDTV. Moving on, a fresh political firestorm has erupted over the movie Toxic. Former BJP leader and We the Leaders founder Annamalai has slammed actor Yash's movie. Annamalai raises sharp questions over Toxic and its portrayal of women. He questions the message such depictions send to society and how the film received censor clearance despite its content. Annamalai also argues that cinema can have a real impact on how people think and behave, with women's safety already a serious concern. He questions whether the film shows women with due respect that they deserve.
4: 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்கு. 104 கோடி நேத்து ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக்கா பல விஷயத்தை பேசுறோம், அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்பதான் நான் பார்த்தேன், இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு, மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம் எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தண்ணியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க, அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா, மரியாதை கொடுக்கப்படவில்லை. எனக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது, அதனால் அந்த தாக்கமும் உங்க மேல இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன். ஏன்னா நீங்க எல்லாமே ஜென்சியா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த பவுண்டரின்னு. உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தலைமுறையில இதை பத்தி நான் அதிகம் பேசாம உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன். ஏன்னா சொல்யூஷன் எதுவும் கிடையாது.
5: Imagine having a movie called Toxic. So he, the director, the producer, the actors, all of them subscribe to toxicity. Where? In relationships? Between human beings? Violence is accepted? I mean, that is what the movie is subscribing for. And when Annamalai talks about responsible relationships, I think he is making a very, very important point today in the entire genre of movies that are coming out and affecting young minds and old minds alike in a negative manner towards women, towards sexuality, towards dignity and respect to women and sex itself. Because the